0: லாகாண்ட ரேடியோ ITN
1: மமனந்தே மாரம ரிலாக்ஸ்
2: அனமனங்கள வதுனா நேது மே எக்ஸ்பர்ட் ஹரிடம் ஹரினி
3: ஓனம சந்தி வேதனாவகட பிரபலம வித்யானுகுல விசந்தும ஓதுஷில் ஆக்டிவ் பிளஸ்
4: வெடியன் தினவனம் ஐ அடுவென் கண்ணி ஒபே ஸ்தாவர சா இதரும் தெம்பது சுதா வெடிம ஆரக்ஷாவத் வெடிம வடினாகமத் லபாதென ஸ்தாவர சா விஸ்வாசனிய விசந்தும சம்பத் பேங்க்வை வெடி பரிசுமை இஹலம பொலியை தெகம தின சம்பத் பேங்க்வே தெம்பதுவாக் ஒபத் அதம ஆரம்ப கரன்ன சம்பத் பேங்க்வ எட்டு தின எலிய கரை
5: NLP ஹதஹன லங்காவே வெடிம தேகி தின தேகி அவஸ்தா வெடிம லுத்ரைய NLP

0: இசை நுண்ணியன ஹட ஜோடி இருதா ராத்திரி ஹட்டட ஹிமாலிக்க ஜோதி ராத்திரிய
1: தசக்க துணக்க லக்கண்ட அபிமானிய சமகி அவுத்தம ரேடியோ ரியாலிட்டிய லக்கண்ட கோல்டன் வாய்ஸ் සෑම සඳුදා බදාදා සහ සිකුරාදා දිනකම පස්වරු එකේ සිට හතර දක්වා

0: ராட்டத்த வாகக் கியன ரேடியோ
1: ஃப்ளாஷ்பேக்
2: ஃபீட்பேக்
1: சன்ஃப்ளவர்
2: ஆல் ரைட்
1: சீ துவசகுரா
2: சஹாரா ஃப்ளாஷ்
1: பாயோ
2: சானிதாபா எதாமெதா இத்திஹாசை பிராசாங்கிக வேதிக்காவத்துள்ள ரோஜகல பெருவலிக்காரையோ
3: தவால் தொலாஹாய் தியேட்டர் கி ராஷ்மின்

தவளைக்காய் வினாடே திஸ் துணை விழாவா சத்தியகட பஸ் இருந்த தவசே தவளைக்கை தாங்க அவச ஹத்திர வெடுக்காங்க கீ ரஷ்மியான் பலாகின இன்னோ கேல பம தானோ எனிசா முன்ன கீ ரஷ்மியாருக்கு நம்ம எவ்வளவு தீனா ஆட்டு பலாங்க பத்தியனா ஹதர் வெனக்கம் கீராஷ்மியக்கா இலங்கை சிந்துட்டு அன்ன காலையில் விழாவத் பாலலா எஹிம வேதாங்க தவளைக்காய் வினாடி திஸ் ஹதராய்.

0: பிராட்டத்தை வகக்கியன ரேடியோ பிரசங்க வேதிக்காவே ரேடியோ கரணைய லக்ஹாண்டு ஜி ராஷ்மி
1: வினாடி பாய் ராஷ்மித்தே காப்பி தேவனி பாய்.

தவள் திகாய் வினாடி மனஸ்வஹை விழாவ கீ ரஷ்மித்தேக்க இன்ன விழாவே அப்பிட்ட தேவனி பை இவர் கரான தீன தவ படி விழாவாய் இலங்கட அப்ப அன்ன லாஸ்ட் வீ அந்திம பயிட்டு கீ ரஷ்மித்தேக்க அலவே கலல் பிடியும் பூதா துகினா துபினாரா வைஃப் பிரியாங்கா வாத் எக்கத்து கரகான்னு கேலா தேனா ஓகே மாங்க கொடக் காதிரங்க எக்கத்து கரகான்னா இடவாசி கிதிர காட்டியும் எக்கத்து கரகன் அப்பிட சிந்துவாக தென்னே கேலா கோபி வாத்தின் திலான் மெசேஜ் கக் தாலா தேனவா ஓகே மாங்க வாவாத் எக்கத்து கரகான்னா அதத் அப்ப இன்னோ கலுத்துரு தொடங்குடிங் மெசேஜ் கக் தாலா தேனே துஷார பேண்டக்கே ஹமும் அப்பி வாகினே இன்னோ கேலா ஷெஹான் சந்தர துஷினா இட பஸ்ஸே துஷார பொஸ் சமக ஹெமோம எக்கத்து கரகான கேல தீனவா ஓகே மம்மே ஹெமோம எக்கத்து கரகன கீ ரஷ்மிதேக்க துங்கனி பயட யந்த ஹதான்னே ஒய மெசேஜ் கதால தீனவானே நவல் தேகாய் வினாடி 56 ஹொதே

0: கதை நுண்ணியன ஹட்டா ஜோதி இருதா ராத்திரி ஹட்டட ஹிமாலிக்க ஜோதி ராத்திரிய
1: FM 93.5 FM 93.7 லாகான ரேடியோ ITN
2: ලක්කන හැගෙන ඉන්න වෙලාව සවස 6යි.